0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை நெறிகாட்டும் ஆளுமைகள், விவிலிய தேடல்கள் மற்றும் செய்திகள். நெறிகாட்டும் ஆளுமைகள்.
2: அமெரிக்காவில் நீக்ரோக்கள் அடிமைகளாய் நடத்தப்பட்ட காலம் அது. ஒரு நாள் ஒரு பணக்கார வெள்ளை நிற பெண்மணி அவ்வழியே சென்ற நீக்ரோ ஒருவரை கைதட்டி கூப்பிட்டாள். ஆணையிட்டாள், இதோ என் வீட்டில் கிடக்கும் விறகுகளை பிளந்து போடு, கூலி தருகிறேன். உடனே அந்த நீக்ரோ மறு பேச்சின்றி இதுதான் சமயமென வேலையிலே இறங்கிவிட்டார். விறகுகளை பிளந்து போட்டார், சீராக கட்டினார், சமையலறையிலே வரிசையாக அடுக்கிக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் வேலைக்கு வந்தால் வழக்கமாய் வரும் வேலைக்கார சிறுமி வேலை செய்து கொண்டிருந்தவரை அடையாளம் கண்டுகொண்டாள். பதறிப்போனாள். எஜமானியிடம் ஓடி வந்து அலறினாள். அம்மா, அவரையா வேலை வாங்குகிறீர்கள்? அவர் யார் தெரியுமா? அவர்தான் பிரபல கல்விமான் புக்கர் வாஷிங்டன், டங்கேரி கல்வி நிலையத்தின் தலைவர். அதிர்ச்சியடைந்த அந்த பெண்மணி ஓடிப்போய் மன்னிப்பு கேட்டாள். வியத்து நின்றபடி சிரித்து கொண்டே சொன்னார் புக்கர் வாஷிங்டன், அம்மா வருத்தப்படாதீர்கள், அலுவலகத்தில் அமர்ந்தே வேலை செய்யும் எனக்கு இது போன்ற வியர்வை உழைப்பு தேவைதான். அதற்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதோடு உங்களைப் போன்ற முடியாதவர்களுக்கு பணி செய்வது எனக்கு மிகவும் பிடிக்கும். பக்குவமான பதிலிலே மனம் நெகிழ்ந்து போன அந்த பெண்மணி என்ன செய்தாள் தெரியுமா? தன் சொத்துக்களில் பெரும் பகுதியை அந்த டங்கேரி கல்வி நிலையத்திற்கு எழுதி வைத்து விட்டார். சரியாய்த்தான் சொல்லியிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள், தினையளவு உதவி பனையளவு உயரும். படிப்பும் பணிவும் பண்பட்ட நண்பர்கள். ஆம், பணியுமாம் என்றும் பெருமை சிறுமைதான் தன்னை வியந்து அணியும்.

0: இறை இயேசுக்குள் பிரியமானவர்களே, இந்த திருப்பாடல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நம்மை தொடர்ந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் நம்மை காத்து வழிநடத்திட இன்றைய நாளில் திருப்பாடல் 116 நாம் தியானிப்போம். இந்த திருப்பாடல் 116 இவனுடைய ஆசிரியர் நமக்கு என்ன சொல்கிறார் என்றால், அவருடைய சூழ்நிலை எதிரிகளினின்று தன்னை காத்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த ஆசிரியர் ஜெபித்திருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கலாம். இந்த திருப்பாடலை எழுதிய ஆசிரியர் அல்லது ஏதாவது ஒரு துன்பமான சூழ்நிலைகளில் இருந்திருக்கலாம். இந்த சூழ்நிலைகளிலிருந்து தன்னை விடுவித்த, விடுதலை தந்த தேவனுக்கு அருமையான ஒரு திருப்பாடலை எழுதுகிறார். அதுவும் நன்றியின் வழியாக எழுதுகிறார். இன்றைய நாளில் திருப்பாடல் 116 இறைவசனங்கள் 12-14, 17-19 வரையிலும் நாம் தியானிக்கின்றோம். பதிலுரை பாடல் பல்லவியாக, ஆண்டவரே நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் என்று மிக அருமையாக பாடியிருக்கிறார். துன்பத்திலிருந்து தன்னை காத்த தேவனுக்கு மக்கள் முன்பாக நன்றி செலுத்துகிறார். ஆண்டவர் முன்பாக பொருத்தனைகளை செலுத்துகிறார். ஆண்டவர் முன்பாக நன்றி பலிகளை செலுத்துகிறார். திருப்பாடல் 116 இறைவசனம் 12 பாருங்கள். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன் என்கின்ற ஒரு பெரிய கேள்வியை எழுப்புகிறார். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவர் செய்த சகலவிதமான கிருபைகளை நாம் நினைத்து பார்க்கின்ற போது, நம்முடைய வாழ்நாள் முழுவதுமே நன்றி சொன்னாலும் அதற்கு ஈடு ஆகவே ஆகாது என்கின்ற அருமையான ஒரு வார்த்தையை, நான் என்ன பொருத்தனைகளை செலுத்துவேன், நான் என்ன கைமாறு செய்வேன் என்று இந்த நூலினுடைய ஆசிரியர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவருடைய பெயரை நான் தொழுதிடுவேன். அன்பிற்குரிய இறைமக்களே, இயேசு ஆண்டவரும் பாருங்கள், கல்வாரி சிலுவையில் தன்னையே தியாக இரத்த பலியாக பரலோக தந்தைக்கு நன்றி பலியாக செலுத்துகிறார். பாவம் போக்கின்ற பலியாக செலுத்துகிறார். ஆக நாம் எப்போதுமே மீட்பினுடைய கிண்ணத்தை கையில் எடுத்து ஒவ்வொரு நாள் திருப்பலியிலும், அல்லது ஒவ்வொரு நாள் நம்முடைய உடல், உள்ள, மான்மா அனைத்தின் வழியாக ஆண்டவருக்கு நாம் நன்றி பலி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நாம் கண்டிப்பாய் உணர வேண்டும். 14 வசனம் பாருங்கள். இதோ ஆண்டவருடைய மக்கள் முன்னிலையில் அவருக்கு என்னுடைய பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். இதோ எருசலேம் தேவாலயத்தில் கண்டிப்பாக இந்த நூலினுடைய ஆசிரியர் மக்கள் முன்பாக ஆண்டவர் தமக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளுக்கு நன்றி செலுத்தி நிச்சயமாக பொருத்தனைகளை செலுத்திக் கொண்டே இருப்பார் என்பதை இந்த 14 வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அடுத்ததாக 17 வசனத்தை பாருங்கள். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன், உமது பெயரை எப்பொழுதுமே தொழுவேன் என்று சொல்லுகிறார். இதோ கடவுளுடைய பெயர் பரிசுத்தமான பெயர். கடவுளுடைய நாமம் எல்லா பெயர்களை விட வலிமை மிக்கது. கடவுளுடைய பெயரால் நாம் கூப்பிட்டு ஜெபிக்கின்ற போது அவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு தருவார். நீங்கள் பாருங்கள், யோவான் எழுதிய நற்செய்தியில் பார்க்கின்ற போது, நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் நான் பரலோக தந்தையிடமிருந்து பெற்று தருவேன் என்கின்ற அருமையான இயேசுவினுடைய பரிசுத்தமான நாமம் நமக்காக கொடுக்கப்பட்டுள்ளது. ஆக நாம் எதை ஜெபித்தாலும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிக்கின்ற போது நிறைவான ஆசீர்வாதம். புனித பவுலடியார் மதான் சொல்லுகிறார், எல்லா விதமான புகழ்ச்சிகளையும் பலிகளையும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பரலோக தந்தைக்கு காணிக்க என்கின்ற அருமையான வார்த்தைகளுக்கு ஏற்ப நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நாம் நன்றி பலி செலுத்தி அவருடைய பெயரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. அதே போல 18 வசனங்கள் பாருங்கள். இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் என்கின்ற அருமையான வார்த்தைகளுக்கு ஏற்ப, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளையும் மக்கள் முன்பாக நாம் ஒரு பெரிய சாட்சியாக சொல்கின்ற போது, விசுவாசம் இல்லாத மக்களும் ஆண்டவர் மீது இன்னும் அதிகமாக நம்பிக்கை கொள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். நமது ஆலயங்களில் பாருங்கள், ஒரு சில நேரத்தில் ஆராதனை வேளையிலும் சரி, அல்லது திருப்பலி வேளையிலும் சரி, நாம் ஏதாவது ஒரு சாட்சி சொல்கின்ற போது, அந்த சாட்சியத்தை கேட்டு அந்த சகோதரருக்கு, அந்த சகோதரிக்கு ஆண்டவர் செய்தது போல எனக்கும் ஆண்டவர் நிச்சயமாக செய்வார் என்று மக்களுடைய நம்பிக்கை அதிகமாகும், மக்களுடைய விசுவாசம் அதிகமாகும். ஆக கடவுளாகி ஆண்டவர் இதைத்தான் விரும்புகிறார். மக்களுடைய முன்னிலையில் என் நாமத்தை நீங்கள் எடுத்து சொல்லிக் கொண்டே இருங்கள், அப்பொழுது நான் மகிமையின் தேவனாயிருந்து நான் என்றுமே உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். 19 வசனத்தை பாருங்கள். உமது இல்லத்தின் முற்றங்களில் எருசலேமின் நடுவில் ஆண்டவரே உம் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் என்கின்ற அருமையான ஒரு வார்த்தைகளுக்கு ஏற்ப, ஆண்டவருக்கு நாம் ஒவ்வொரு நாளும் துதிகன மகிமையெல்லாம், நன்றி பலிகளையெல்லாம் செலுத்தி கொண்டே இருப்போம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு செய்த ஆசீர்வாதங்களை நினைத்து பார்ப்போம். துன்பத்திலிருந்து எத்தனையோ ஆண்டவர் நம்மை காப்பாற்றி இருக்கிறார், நோய் நொடிகளிலிருந்து காப்பாற்றி வருகிறார், அல்லது சிறையிலிருந்து காப்பாற்றி வருகிறார். எல்லா விதமான சூழ்நிலைகளிலிருந்தும் அல்லது சாத்தானனுடைய சூழ்ச்சிகளிலிருந்தும் ஆண்டவர் நம்மை காப்பாற்றி வருகிறார், ஆபத்துகளிலிருந்து நம்மை காப்பாற்றி வருகிறார். ஆக இந்த தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி சொல்வோம். இந்த புதிய ஆண்டில் நாம் தொடங்கி இருக்கிறோம். இந்த புதிய ஆண்டு முழுவதும் ஆண்டவரே, நீங்க என்னை காப்பாற்றுங்கள், அதனால் நான் தொடர்ந்து உமக்கு நன்றி பலி செலுத்திக் கொண்டே இருப்பேன், உமது பெயரை எப்போதும் போற்றி புகழ்ந்து ஆராதனை செய்வேன் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த நாள் முழுவதும் இந்த திருப்பாடலை நாம் தியானித்து பார்ப்போம். ஜெபிப்போமாக. எங்களை என்னாலும் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, எத்தனை ஆசீர்வாதங்கள் எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் இந்த திருப்பாடலை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இறைமக்களுக்கும் தருகிறீர். நாங்கள் எங்களுடைய மனதிலிருந்து வருகின்ற நன்றி பலிகள், வாயினுடைய புகழ்ச்சி பலிகள், பாடல்கள் வழியாக, இறை வசனங்கள் வழியாக, நீர் செய்த எல்லா விதமான செயல்கள் வழியாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்கள் ஆசீர்வாதம் என்றும் எங்களோடு தங்கியிருப்பதாக. நீர் செய்து வருகின்ற, இனிமேலும் செய்யப்போகிற ஒவ்வொரு நல்ல காரியத்திற்காக நாங்கள் உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
1: செய்திகள். உலக மறைபரப்பு ஞாயிறன்று புதிய பகுதியில் நடக்கும் நற்செய்தி பணிகளுக்காகவும் இளம் திரு அவைகளின் வளர்ச்சிக்காகவும் ஜெபிக்கவும் தங்களின் ஆன்மீக மற்றும் நிதியுதவிகளை வழங்கவும் ஒவ்வொரு கத்தோலிக்க சமூகமும் அழைக்கப்படுகிறது என்று திருத்தந்தை குறிப்பிட்டார். ஜூன் 1 திங்களன்று திருத்தந்தை மறைத்தூது கழகத்தின் பொது பேரவையில் கலந்து கொண்டவர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, நீண்ட காலமாக நிலை பெற்றுள்ள திரு அவைகளில் உள்ளவர்கள் உட்பட அனைத்து கத்தோலிக்கர்களும் திரு அவையின் மறைபரப்பு உணர்வில் பங்கு கொள்ளும் தங்களது பொறுப்பை உலக மறைபரப்பு ஞாயிறு நினைவூட்டுகிறது என்று சுட்டிக்காட்டினார். பல முக்கியமான மறைபரப்பு ஆண்டு விழாக்களை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, இதில் உலக மறைபரப்பு ஞாயிறின் 100வது ஆண்டு நிறைவும் திருத்தந்தையின் மறைபரப்பு ஒன்றியத்தின் 110வது ஆண்டு நிறைவும் அடங்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் உலகெங்கும் நற்செய்தியை அறிவிப்பதிலும் இளம் திரு அவைகளை ஆதரிப்பதிலும் காட்டிய அர்ப்பணிப்புக்காக உலகெங்கிலும் உள்ள மறைபரப்பு பணியாளர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்ட திருத்தந்தை, இதன் மூலம் திரட்டப்படும் நிதியானது மறைபரப்பு நிலங்களில் உள்ள 1130க்கும் மேற்பட்ட திரு அவை எல்லைகள், மறைபரப்பு முயற்சிகள் மற்றும் அருள் பணியாளர்கள், துறவிகளின் பயிற்சி ஆகியவற்றிற்கு ஆதரவளிக்க உதவுகிறது என்றும் எடுத்துக்காட்டினார்.
2: இன்றைய சிக்கலான வரலாற்று சூழலில் மிக உயர்ந்த கிறிஸ்தவ பாரம்பரிய விழுமியங்களால் ஒன்றுபட்ட வியாபாரத்திற்கான ஐரோப்பாவாக மட்டுமல்லாமல் மக்களுக்கான ஐரோப்பாவாக மாற்றுவதற்கு உழைப்பது மிகவும் முக்கியம் என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் குறிப்பிட்டார். ஜூன் 1 அன்று ஐரோப்பிய கத்தோலிக்க வழிகாட்டிகள் மற்றும் சாரணர்கள் சங்கத்தின் 50வது ஆண்டு பொன்விழா நிகழ்வில் கலந்து கொண்டவர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, இந்த ஜூபிலி கொண்டாட்டத்தை அண்மையில் கொண்டாடிய தூய் ஆவியார் பெருவிழாவோடு ஒப்பிட்டு பெந்தகோஸ்தே என்ற சொல்லிக்கே 50வது என்றுதான் பொருள் என்பதை சுட்டிக்காட்டினார். சாரணர் இயக்கத்தின் இந்த மகிழ்ச்சியான பொன்விழா ஆண்டு ஒரு புதிய பெந்தகோஸ்தே நிகழ்வாக மாறட்டும் என்று வாழ்த்திய திருத்தந்தை, அன்று மாடி அறையில் கூடியிருந்த திரு தூதர்கள் மீது தூய் ஆவியானவர் இறங்கியது போல இந்த இயக்கத்தின் ஒவ்வொரு உறுப்பினர் மீதும் இறங்கி வர வேண்டும் என்று இறைவேண்டல் செய்தார். மேலும் பேடன் பாவலின் சாரண கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டு இளைஞர்கள் இயேசு கிறிஸ்துவை ஒரு நம்பிக்கையான நண்பராகவும் வழிகாட்டியாகவும் போதகராகவும் கண்டுகொள்ள உதவுகின்ற இந்த சங்கத்தின் கல்வி பணியை திருத்தந்தை பாராட்டி மகிழ்ந்தார். படைப்போடு ஒன்றிணைந்து வாழ்வதன் முக்கியத்துவத்தையும் அந்த இயற்கையுடனான ஆன்மீக நெருக்கத்தையும் எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, ஏனெனில் இவை படைப்பின் வழியாக கடவுளின் நன்மையை வெளிப்படுத்துகின்றன என்றும் குறிப்பிட்டார். நற்செய்தியை வாழ்வின் உண்மையான வழிகாட்டி வரைபடம் என்று வர்ணித்த திருத்தந்தை, திருவிவிலியத்திலிருந்து தங்களுக்கு தேவையான ஆற்றலை பெற்றுக் கொள்ளுமாறு சாரணர்களை ஊக்குவித்ததுடன் சாரண தலைவர்களின் முன்மாதிரியான வாழ்க்கை, நம்பிக்கை மற்றும் முதிர்ச்சி ஆகியவை இளைஞர்களின் ஆளுமை உருவாக்கத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன என்று அவர்களுக்கு சுட்டிக்காட்டினார்.
1: இறைவேண்டல் மற்றும் ஏழைகளுக்கான சேவையை மேம்படுத்துவதில் முன்னோடியாக திகழ்ந்த புனித ஹன்னிபால் மேரி டி பிரான்சியா அவர்கள் மறைந்த 100 விழாவை திரு அவை கொண்டாடியது. இவ்விழாவின் ஒரு பகுதியாக ரோம் மறை மாவட்டத்தின் முதன்மை அருள் பணியாளரான கர்தினால் பால்டசாரே ரெய்னா அவர்கள் தலைமையில் திருப்பலி நிறைவேற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் இத்தாலிய பொருளாதார குற்றங்களை கையாளும் காவல்துறையின் இசைக்குழுவின் இசை நிகழ்ச்சி உள்ளிட்ட சமூக கொண்டாட்ட நிகழ்வுகளும் இடம்பெற்றன. புனித ஹன்னிபால் இறை அழைத்தலே கடவுள் தந்த மாபெரும் கொடையாக கருதினார். அவற்றை நாம் இடைவிடாத ஜபத்தின் மூலமே பாதுகாத்திட முடியும் என்பதில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தார். அவரது ஆன்மீக வாழ்வு நற்செய்தியில் இயேசு கிறிஸ்து வழங்கிய கேளுங்கள் என்ற கட்டளையை மையமாக கொண்டிருந்தது. குறிப்பாக அறுவடை மிகுதி தொழிலாளர்களோ சிலர் எனவே அறுவடைக்கு தொழிலாளர்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் வேண்டுங்கள் என்ற இறைவார்த்தையின்படியே அவர் தன் வாழ்வை அமைத்துக் கொண்டார். புனித ஹன்னிபால் அவர்களின் வாழ்வு அருள்பணியாளர்கள், துறவிகள் மற்றும் திரு அவையில் உள்ள அனைவரின் இறை அழைத்தலுக்காகவும் இறைவேண்டல் செய்ய நம்பிக்கையாளர்களை தூண்டியது.
2: 2026 பொது பேரவை கூட்டத்திற்காக உரோமில் கூடியிருந்த 100 திருத்தந்தை மறைத்தூது கழகத்தின் தேசிய இயக்குநர்கள் அருளாளர் பாவ்லோ மன்னாவின் பாரம்பரியத்தை கௌரவிக்கும் வகையில் இத்தாலியின் டுசெண்டா நகருக்கு திருப்பயணம் மேற்கொண்டனர். இந்த திருப்பயணத்தின் போது 2005 முதல் அருளாளர் பாவ்லோ மன்னாவின் உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ள சிற்றாலயத்தில் இடம்பெற்ற திருப்பலியிலும் பங்கேற்றனர். திருப்பலியின் போது மறைவுரையாற்றிய பேராயர் மைக்கேல் அவுட்ரோ அவர்கள் நற்செய்தி அனைத்து மக்களையும் சென்றடைய வேண்டும் என்றும், திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் திரு அவையின் மறைபரப்பு பணியில் பங்கு பெற வேண்டும் என்றும் அருளாளர் மன்னா கண்ட கனவை நினைவு கூர்ந்தார். மேலும் போர், பிரிவினை மற்றும் வன்முறை நிறைந்த உலகில் பாப்பிரை மறைபணி கூட்டமைப்பிற்கு மக்களிடையே சகோதரத்துவம், ஒன்றிப்பு மற்றும் அமைதியின் உறவுகளை உருவாக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்று எடுத்துரைத்த பேராயர் அவுட்ரோ அவர்கள், இது கிறிஸ்து மற்றும் தூய மூவர் இறைவனிடமிருந்து வரும் ஒற்றுமையை பிரதிபலிக்கிறது என்றும் விளக்கினார். மறைபரப்பு பணி என்பது உத்திகள் அல்லது பரப்புகளை அடிப்படையாக கொண்டதல்ல என்றும், மாறாக அது தூய மூவர் இறைவனின் ஒன்றிப்பில் வேரூன்றியுள்ளது என்றும் அவர் வலியுறுத்தினார்.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை நெறிகாட்டும் ஆளுமைகள், விவிலிய தேடல்கள் மற்றும் செய்திகள். நெறிகாட்டும் ஆளுமைகள்.
2: அமெரிக்காவில் நீக்ரோக்கள் அடிமைகளாய் நடத்தப்பட்ட காலம் அது. ஒரு நாள் ஒரு பணக்கார வெள்ளை நிற பெண்மணி அவ்வழியே சென்ற நீக்ரோ ஒருவரை கைதட்டி கூப்பிட்டாள். ஆணையிட்டாள், இதோ என் வீட்டில் கிடக்கும் விறகுகளை பிளந்து போடு, கூலி தருகிறேன். உடனே அந்த நீக்ரோ மறு பேச்சின்றி இதுதான் சமயமென வேலையிலே இறங்கிவிட்டார். விறகுகளை பிளந்து போட்டார், சீராக கட்டினார், சமையலறையிலே வரிசையாக அடுக்கிக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் வேலைக்கு வந்தால் வழக்கமாய் வரும் வேலைக்கார சிறுமி வேலை செய்து கொண்டிருந்தவரை அடையாளம் கண்டுகொண்டாள். பதறிப்போனாள். எஜமானியிடம் ஓடி வந்து அலறினாள், அம்மா, அவரையா வேலை வாங்குகிறீர்கள்? அவர் யார் தெரியுமா? அவர்தான் பிரபல கல்விமான் புக்கர் வாஷிங்டன், டங்கேரி கல்வி நிலையத்தின் தலைவர். அதிர்ச்சியடைந்த அந்த பெண்மணி ஓடிப்போய் மன்னிப்பு கேட்டாள். வியர்த்து நின்றபடி சிரித்து கொண்டே சொன்னார் புக்கர் வாஷிங்டன், அம்மா, வருத்தப்படாதீர்கள். அலுவலகத்தில் அமர்ந்தே வேலை செய்யும் எனக்கு இது போன்ற வியர்வை உழைப்பு தேவைதான். அதற்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதோடு உங்களை போன்ற முடியாதவர்களுக்கு பணி செய்வது எனக்கு மிகவும் பிடிக்கும். பக்குவமான பதிலிலே மனம் நெகிழ்ந்து போன அந்த பெண்மணி என்ன செய்தாள் தெரியுமா? தன் சொத்துக்களில் பெரும் பகுதியை அந்த டங்கேரி கல்வி நிலையத்திற்கு எழுதி வைத்து விட்டார். சரியாய்த்தான் சொல்லியிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள், தினையளவு உதவி பனையளவு உயரும். படிப்பும் பணிவும் பண்பட்ட நண்பர்கள். ஆம், பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமைதான் தன்னை வியந்து அணியும்.

இறை இயேசுக்குள் பிரியமானவர்களே, இந்த திருப்பாடல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நம்மை தொடர்ந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் நம்மை காத்து வழிநடத்திட இன்றைய நாளில் திருப்பாடல் 116 நாம் தியானிப்போம். இந்த திருப்பாடல் 116 இவனுடைய ஆசிரியர் நமக்கு என்ன சொல்கிறார் என்றால், அவருடைய சூழ்நிலை எதிரிகளினின்று தன்னை காத்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த ஆசிரியர் ஜெபித்திருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கலாம் இந்த திருப்பாடலை எழுதிய ஆசிரியர், அல்லது ஏதாவது ஒரு துன்பமான சூழ்நிலைகளில் இருந்திருக்கலாம். இந்த சூழ்நிலைகளிலிருந்து தன்னை விடுவித்த, விடுதலை தந்த தேவனுக்கு அருமையான ஒரு திருப்பாடலை எழுதுகிறார். அதுவும் நன்றியின் வழியாக எழுதுகிறார். இன்றைய நாளில் திருப்பாடல் 116 இறைவசனங்கள் 12-14, 17-19 வரையிலும் நாம் தியானிக்கின்றோம். பதிலுரை பாடல் பல்லவியாக, ஆண்டவரே நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் என்று மிக அருமையாக பாடியிருக்கிறார். துன்பத்திலிருந்து தன்னை காத்த தேவனுக்கு மக்கள் முன்பாக நன்றி செலுத்துகிறார். ஆண்டவர் முன்பாக பொருத்தனைகளை செலுத்துகிறார். ஆண்டவர் முன்பாக நன்றி பலிகளை செலுத்துகிறார். திருப்பாடல் 116 இறைவசனம் 12 பாருங்கள். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன் என்கின்ற ஒரு பெரிய கேள்வியை எழுப்புகிறார். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவர் செய்த சகலவிதமான கிருபைகளை நாம் நினைத்து பார்க்கின்ற போது, நம்முடைய வாழ்நாள் முழுவதுமே நன்றி சொன்னாலும் அதற்கு ஈடு ஆகவே ஆகாது என்கின்ற அருமையான ஒரு வார்த்தையை, நான் என்ன பொருத்தனைகளை செலுத்துவேன், நான் என்ன கைமாறு செய்வேன் என்று இந்த நூலினுடைய ஆசிரியர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவருடைய பெயரை நான் தொழுதிடுவேன். அன்பிற்குரிய இறைமக்களே, இயேசு ஆண்டவரும் பாருங்கள், கல்வாரி சிலுவையில் தன்னையே தியாக இரத்த பலியாக பரலோக தந்தைக்கு நன்றி பலியாக செலுத்துகிறார். பாவம் போக்குன்ற பலியாக செலுத்துகிறார். ஆக நாம் எப்போதுமே மீட்பினுடைய கிண்ணத்தை கையில் எடுத்து ஒவ்வொரு நாள் திருப்பலியிலும், அல்லது ஒவ்வொரு நாள் நம்முடைய உடல் உள்ள மான்மா அனைத்தின் வழியாக ஆண்டவருக்கு நாம் நன்றி பலி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நாம் கண்டிப்பாய் உணர வேண்டும். 14 வசனம் பாருங்கள். இதோ ஆண்டவருடைய மக்கள் முன்னிலையில் அவருக்கு என்னுடைய பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். இதோ எருசலேம் தேவாலயத்தில் கண்டிப்பாக இந்த நூலினுடைய ஆசிரியர் மக்கள் முன்பாக ஆண்டவர் தமக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளுக்கு நன்றி செலுத்தி நிச்சயமாக பொருத்தனைகளை செலுத்திக் கொண்டே இருப்பார் என்பதை இந்த 14 வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அடுத்ததாக 17 வசனத்தை பாருங்கள். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன், உமது பெயரை எப்பொழுதுமே தொழுவேன் என்று சொல்லுகிறார். இதோ கடவுளுடைய பெயர் பரிசுத்தமான பெயர். கடவுளுடைய நாமம் எல்லா பெயர்களை விட வலிமை மிக்கது. கடவுளுடைய பெயரால் நாம் கூப்பிட்டு ஜெபிக்கின்ற போது அவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு தருவார். நீங்கள் பாருங்கள், யோவான் எழுதிய நற்செய்தியில் பார்க்கின்ற போது, நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் நான் பரலோக தந்தையிடமிருந்து பெற்று தருவேன் என்கின்ற அருமையான இயேசுவினுடைய பரிசுத்தமான நாமம் நமக்காக கொடுக்கப்பட்டுள்ளது. ஆக நாம் எதை ஜெபித்தாலும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிக்கின்ற போது நிறைவான ஆசீர்வாதம். புனித பவுலடியார் மதான் சொல்லுகிறார்,

0: எல்லா விதமான புகழ்ச்சிகளையும் பலிகளையும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பரலோக தந்தைக்கு காணிக்கையாக்குங்கள் என்கின்ற அருமையான வார்த்தைகளுக்கேற்ப நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நாம் நன்றி பலி செலுத்தி அவருடைய பெயரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. அதே போல 18வது வசனங்கள் பாருங்கள். இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் என்கின்ற அருமையான வார்த்தைகளுக்கேற்ப அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளையும் மக்கள் முன்பாக நாம் ஒரு பெரிய சாட்சியாக சொல்கின்ற போது விசுவாசம் இல்லாத மக்களும் ஆண்டவர் மீது இன்னும் அதிகமாக நம்பிக்கை கொள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். நமது ஆலயங்களில் பாருங்கள், ஒரு சில நேரத்தில் ஆராதனை வேளையிலும் சரி அல்லது திருப்பலி வேளையிலும் சரி நாம் ஏதாவது ஒரு சாட்சி சொல்கின்ற போது அந்த சாட்சியத்தை கேட்டு அந்த சகோதரருக்கு அந்த சகோதரிக்கு ஆண்டவர் செய்தது போல எனக்கும் ஆண்டவர் நிச்சயமாக செய்வார் என்று மக்களுடைய நம்பிக்கை அதிகமாகும், மக்களுடைய விசுவாசம் அதிகமாகும். ஆக கடவுளாகிய ஆண்டவர் இதைத்தான் விரும்புகிறார். மக்களுடைய முன்னிலையில் என் நாமத்தை நீங்கள் எடுத்து சொல்லிக் கொண்டே இருங்கள், அப்பொழுது நான் மகிமையின் தேவனாயிருந்து நான் என்றுமே உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். 19வது வசனத்தை பாருங்கள். உமது இல்லத்தின் முற்றங்களில் எருசலேமின் நடுவில் ஆண்டவரே உம் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் என்கின்ற அருமையான ஒரு வார்த்தைகளுக்கேற்ப ஆண்டவருக்கு நாம் ஒவ்வொரு நாளும் துதிகன மகிமையெல்லாம் நன்றி பலிகளையெல்லாம் செலுத்தி கொண்டே இருப்போம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு செய்த ஆசீர்வாதங்களை நினைத்து பார்ப்போம். துன்பத்திலிருந்து எத்தனையோ ஆண்டவர் நம்மை காப்பாற்றி இருக்கிறார், நோய் நொடிகளிலிருந்து காப்பாற்றி வருகிறார், அல்லது சிறையிலிருந்து காப்பாற்றி வருகிறார். எல்லா விதமான சூழ்நிலைகளிலிருந்தும் அல்லது சாத்தானுடைய சூழ்ச்சிகளிலிருந்தும் ஆண்டவர் நம்மை காப்பாற்றி வருகிறார், ஆபத்துகளிலிருந்து நம்மை காப்பாற்றி வருகிறார். ஆக இந்த தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி சொல்வோம். இந்த புதிய ஆண்டில் நாம் தொடங்கி இருக்கிறோம். இந்த புதிய ஆண்டு முழுவதும் ஆண்டவரே நீங்க என்னை காப்பாற்றுங்கள், அதனால் நான் தொடர்ந்து உமக்கு நன்றி பலி செலுத்தி கொண்டே இருப்பேன், உமது பெயரை எப்போதும் போற்றி புகழ்ந்து ஆராதனை செய்வேன் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த நாள் முழுவதும் இந்த திருப்பாடலை நாம் தியானித்து பார்ப்போம். ஜெபிப்போமாக. எங்களை என்னாலும் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, எத்தனை ஆசீர்வாதங்கள் எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் இந்த திருப்பாடலை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இறைமக்களுக்கும் தருகிறீர். நாங்கள் எங்களுடைய மனதிலிருந்து வழிகின்ற நன்றி பலிகள், வாயினுடைய புகழ்ச்சி பலிகள், பாடல்கள் வழியாக, இறை வசனங்கள் வழியாக, நீர் செய்த எல்லா விதமான செயல்கள் வழியாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்கள் ஆசீர்வாதம் என்றும் எங்களோடு தங்கியிருப்பதாக. நீர் செய்து வருகின்ற இனிமேலும் செய்யப்போகிற ஒவ்வொரு நல்ல காரியத்திற்காக நாங்கள் உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
1: செய்திகள். உலக மறைபரப்பு ஞாயிறன்று புதிய பகுதியில் நடக்கும் நற்செய்தி பணிகளுக்காகவும் இளம் திரு அவைகளின் வளர்ச்சிக்காகவும் ஜெபிக்கவும் தங்களின் ஆன்மீக மற்றும் நிதியுதவிகளை வழங்கவும் ஒவ்வொரு கத்தோலிக்க சமூகமும் அழைக்கப்படுகிறது என்று திருத்தந்தை குறிப்பிட்டார். ஜூன் 1 திங்களன்று திருத்தந்தை மறைத்தூது கழகத்தின் பொது பேரவையில் கலந்து கொண்டவர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, நீண்ட காலமாக நிலை பெற்றுள்ள திரு அவைகளில் உள்ளவர்கள் உட்பட அனைத்து கத்தோலிக்கர்களும் திரு அவையின் மறைபரப்பு உணர்வில் பங்கு கொள்ளும் தங்களது பொறுப்பை உலக மறைபரப்பு ஞாயிறு நினைவூட்டுகிறது என்று சுட்டிக்காட்டினார். பல முக்கியமான மறைபரப்பு ஆண்டு விழாக்களை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, இதில் உலக மறைபரப்பு ஞாயிறின் 100வது ஆண்டு நிறைவும் திருத்தந்தையின் மறைபரப்பு ஒன்றியத்தின் 110வது ஆண்டு நிறைவும் அடங்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் உலகெங்கும் நற்செய்தியை அறிவிப்பதிலும் இளம் திரு அவைகளை ஆதரிப்பதிலும் காட்டிய அர்ப்பணிப்புக்காக உலகெங்கிலும் உள்ள மறைபரப்பு பணியாளர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்ட திருத்தந்தை, இதன் மூலம் திரட்டப்படும் நிதியானது மறைபரப்பு நிலங்களில் உள்ள 1130க்கும் மேற்பட்ட திரு அவை எல்லைகள், மறைபரப்பு முயற்சிகள் மற்றும் அருள் பணியாளர்கள் துறவிகளின் பயிற்சி ஆகியவற்றிற்கு ஆதரவளிக்க உதவுகிறது என்றும் எடுத்துக்காட்டினார்.
2: இன்றைய சிக்கலான வரலாற்று சூழலில் மிக உயர்ந்த கிறிஸ்தவ பாரம்பரிய விழுமியங்களால் ஒன்றுபட்ட வியாபாரத்திற்கான ஐரோப்பாவாக மட்டுமல்லாமல் மக்களுக்கான ஐரோப்பாவாக மாற்றுவதற்கு உழைப்பது மிகவும் முக்கியம் என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் குறிப்பிட்டார். ஜூன் 1 அன்று ஐரோப்பிய கத்தோலிக்க வழிகாட்டிகள் மற்றும் சாரணர்கள் சங்கத்தின் 50வது ஆண்டு பொன்விழா நிகழ்வில் கலந்து கொண்டவர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, இந்த ஜூபிலி கொண்டாட்டத்தை அண்மையில் கொண்டாடிய தூய் ஆவியார் பெருவிழாவோடு ஒப்பிட்டு பெந்தகோஸ்தே என்ற சொல்லிக்கே 50வது என்றுதான் பொருள் என்பதை சுட்டிக்காட்டினார். சாரணர் இயக்கத்தின் இந்த மகிழ்ச்சியான பொன்விழா ஆண்டு ஒரு புதிய பெந்தகோஸ்தே நிகழ்வாக மாறட்டும் என்று வாழ்த்திய திருத்தந்தை, அன்று மாடி அறையில் கூடியிருந்த திருத்தூதர்கள் மீது தூய் ஆவியானவர் இறங்கியது போல இந்த இயக்கத்தின் ஒவ்வொரு உறுப்பினர் மீதும் இறங்கி வர வேண்டும் என்று இறைவேண்டல் செய்தார். மேலும் பேடன் பாவலின் சாரண கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டு இளைஞர்கள் இயேசு கிறிஸ்துவை ஒரு நம்பிக்கையான நண்பராகவும் வழிகாட்டியாகவும் போதகராகவும் கண்டுகொள்ள உதவுகின்ற இந்த சங்கத்தின் கல்வி பணியை திருத்தந்தை பாராட்டி மகிழ்ந்தார். படைப்போடு ஒன்றிணைந்து வாழ்வதன் முக்கியத்துவத்தையும் அந்த இயற்கையுடனான ஆன்மீக நெருக்கத்தையும் எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, ஏனெனில் இவை படைப்பின் வழியாக கடவுளின் நன்மையை வெளிப்படுத்துகின்றன என்றும் குறிப்பிட்டார். நற்செய்தியை வாழ்வின் உண்மையான வழிகாட்டி வரைபடம் என்று வர்ணித்த திருத்தந்தை, திருவிவிலியத்திலிருந்து தங்களுக்கு தேவையான ஆற்றலை பெற்றுக் கொள்ளுமாறு சாரணர்களை ஊக்குவித்ததுடன், சாரண தலைவர்களின் முன்மாதிரியான வாழ்க்கை, நம்பிக்கை மற்றும் முதிர்ச்சி ஆகியவை இளைஞர்களின் ஆளுமை உருவாக்கத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன என்று அவர்களுக்கு சுட்டிக்காட்டினார்.
1: இறைவேண்டல் மற்றும் ஏழைகளுக்கான சேவையை மேம்படுத்துவதில் முன்னோடியாக திகழ்ந்த புனித ஹன்னிபால் மேரி டி பிரான்சியா அவர்கள் மறைந்த 100வது விழாவை திரு அவை கொண்டாடியது. இவ்விழாவின் ஒரு பகுதியாக ரோம் மறை மாவட்டத்தின் முதன்மை அருள் பணியாளரான கர்தினால் பால்டசாரே ரெய்னா அவர்கள் தலைமையில் திருப்பலி நிறைவேற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் இத்தாலிய பொருளாதார குற்றங்களை கையாளும் காவல்துறையின் இசைக்குழுவின் இசை நிகழ்ச்சி உள்ளிட்ட சமூக கொண்டாட்ட நிகழ்வுகளும் இடம்பெற்றன. புனித ஹன்னிபால் இறை அழைத்தலே கடவுள் தந்த மாபெரும் கொடையாக கருதினார். அவற்றை நாம் இடைவிடாத ஜபத்தின் மூலமே பாதுகாத்திட முடியும் என்பதில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தார். அவரது ஆன்மீக வாழ்வு நற்செய்தியில் இயேசு கிறிஸ்து வழங்கிய கேளுங்கள் என்ற கட்டளையை மையமாக கொண்டிருந்தது. குறிப்பாக அறுவடை மிகுதி தொழிலாளர்களோ சிலர், எனவே அறுவடைக்கு தொழிலாளர்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் வேண்டுங்கள் என்ற இறைவார்த்தையின்படியே அவர் தன் வாழ்வை அமைத்துக் கொண்டார். புனித ஹன்னிபால் அவர்களின் வாழ்வு அருள்பணியாளர்கள், துறவிகள் மற்றும் திரு அவையில் உள்ள அனைவரின் இறை அழைத்தலுக்காகவும் இறைவேண்டல் செய்ய நம்பிக்கையாளர்களை தூண்டியது.
2: 2026 பொது பேரவை கூட்டத்திற்காக உரோமில் கூடியிருந்த 100க்கும் மேற்பட்ட திருத்தந்தை மறைத்தூது கழகத்தின் தேசிய இயக்குநர்கள் அருளாளர் பாவ்லோ மன்னாவின் பாரம்பரியத்தை கௌரவிக்கும் வகையில் இத்தாலியின் டுசெண்டா நகருக்கு திருப்பயணம் மேற்கொண்டனர். இந்த திருப்பயணத்தின் போது 2005 முதல் அருளாளர் பாவ்லோ மன்னாவின் உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ள சிற்றாலயத்தில் இடம்பெற்ற திருப்பலியிலும் பங்கேற்றனர். திருப்பலியின் போது மறைவுரையாற்றிய பேராயர் மைக்கேல் அவுட்ரோ அவர்கள், நற்செய்தி அனைத்து மக்களையும் சென்றடைய வேண்டும் என்றும், திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் திரு அவையின் மறைபரப்பு பணியில் பங்கு பெற வேண்டும் என்றும் அருளாளர் மன்னா கண்ட கனவை நினைவு கூர்ந்தார். மேலும் போர், பிரிவினை மற்றும் வன்முறை நிறைந்த உலகில் பாப்பிரை மறைபணி கூட்டமைப்பிற்கு மக்களிடையே சகோதரத்துவம், ஒன்றிப்பு மற்றும் அமைதியின் உறவுகளை உருவாக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்று எடுத்துரைத்த பேராயர் அவுட்ரோ அவர்கள், இது கிறிஸ்து மற்றும் தூய மூவர் இறைவனிடமிருந்து வரும் ஒற்றுமையை பிரதிபலிக்கிறது என்றும் விளக்கினார். மறைபரப்பு பணி என்பது உத்திகள் அல்லது பரப்புகளை அடிப்படையாக கொண்டதல்ல என்றும், மாறாக அது தூய மூவர் இறைவனின் ஒன்றிப்பில் வேரூன்றியுள்ளது என்றும் அவர் வலியுறுத்தினார்.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை ஆன்றோர் வாக்கு, திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். ஆன்றோர் வாக்கு.
2: ஆன்றோர் வாக்கு என்ற இந்த சிந்தனையிலே இன்று உங்களை விண்வெளிக்கு அழைத்துச் செல்ல விரும்புகிறேன். நம் அனைவருக்கும் தெரியும், 1969 ஜூலை மாதம் 21 நீல் ஆம்ஸ்ட்ராங் என்பவர் நிலவின் மீது அவர் கால் பதித்தார். அவர் திரும்ப வந்த பிற்பாடு அவரிடம் ஒருவர் கேட்டார், நீங்கள் அந்த நிலவின் மீது அடியெடுத்து வைத்தபோது உங்களுக்கு எப்படி இருந்தது என்று. இதோ அதற்கு அவர் சொன்ன ஒரு பதில். அந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் சொன்னார், தட் இஸ் ஒன் ஸ்மால் ஸ்டெப் ஃபார் மேன், ஒன் ஜாயிண்ட் லீப் ஃபார் மேன்கைண்ட், செட்டிங் ஃபுட் ஆன் த மூன். அதாவது, ஒரு மனிதன் காலெடுத்து ஒரு அடி வைத்தான், அது அவனுக்கு மிக சாதாரணமாகவே இருந்தது. ஆனால் மனு குலத்திற்கோ அது ஒரு மிகப்பெரிய தாண்டுதல். ஏனென்றால் மனுக்குலம் முதல் முறையாக அந்த நிலவிலே சென்று கால் பதித்த அந்த நேரம் வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு நேரம், இதுவரை இல்லாத ஒன்றை சாதித்த ஒரு நேரம். நண்பர்களே, இந்த கூற்று நமக்கு எதை நினைவுபடுத்துகின்றது? நம்முடைய வாழ்விலே சில சமயங்களில் நாம் சிறு சிறு செயல்களை செய்யும்போது இது மிக சாதாரண ஒரு செயல்தானே என்று நாம் நினைத்திருப்போம். ஆனால் மற்றவர்களுக்கோ அது ஒரு மிக பெரிய சாதனையாக அல்லது மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக அமைவதை நம்முடைய வாழ்வில் அன்றாடம் பார்த்திருக்கிறோம். எனவே எப்படி நீல் ஆம்ஸ்ட்ராங் என்பவருக்கு அவர் அந்த விண்கலத்திலிருந்து இறங்கி முதல் அடியை நிலவின் மீது வைக்கும்போது அது ஒரு சாதாரண அடி வைப்பதாகத்தான் இருந்தது, ஆனால் மனு குலத்திற்கோ அது ஒரு மிக பெரும் மாபெரும் செயல், மறக்கக்கூடாத ஒரு செயல், வெற்றிமிக்க ஒரு செயல். நம் வாழ்விலும் அப்படித்தான். எனவே மிகச்சிறிய காரியங்களை நாம் செய்யும்போது, மிக சாதாரணமான செயல்களை நாம் மேற்கொள்ளும் போது, இதுவும் முக்கியமானதே, இதுவும் புகழுக்குரியதே என்பதை நினைத்து செயல்பட்டால் வெற்றி நமதே. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை.
3: ஜூன் 3 புதன்கிழமை வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் சரியாக காலை 10 தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தொடங்கினார். கோட்பாடு, அமைப்பு, விதி, தொகுப்பு, மக்களினங்களின் ஒளி என்ற திரு அவை பற்றி 2 வத்திக்கான் பொதுசங்க ஆவணத்தில் திரு வழிபாட்டின் அடிப்படை கூறுகளான சடங்கு முறை, அடையாளம் மற்றும் அடையாளம் குறியீடு ஆகியவற்றை பற்றிய சிந்தனைகளை திருப்பயணிகளுடன் திருத்தந்தை பகிர்ந்து கொண்டார். முதலில் லூக்கா நற்செய்தியிலிருந்து இறை வார்த்தைகள் ஆங்கிலம், இத்தாலி மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. இப்போது வாசகத்திற்கு செவிமடுப்போம். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம் எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்தபோது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவார்த்தை வாசிப்புக்கு பிறகு திருத்தந்தை தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை தொடங்கினார்.
4: Cari fratelli e sorelle, buongiorno, benvenuti. Proseguendo le catechesi sulla Costituzione conciliare Sacrosanctum Concilium, vogliamo soffermarci a riflettere su alcuni elementi costitutivi della Sacra Liturgia, quali il rito, il segno e il simbolo. Il Concilio Vaticano II, facendo tesoro del prezioso lavoro del movimento liturgico, ci ha aiutato a riscoprire una verità molto viva nella coscienza della Chiesa antica e nell'insegnamento dei padri. I riti della liturgia cristiana non sono un rivestimento esteriore del mistero sacramentale, un insieme di cerimonie arbitrarie, ma sono la mediazione ecclesiale attraverso cui il dono divino ci raggiunge. Proprio per questo il Concilio invita a comprendere il Mysterium Fidei che si attua nella liturgia attraverso i riti e le preghiere. Il rito dà forma all'azione liturgica e attraverso di essa alla nostra vita, generando in noi una sensibilità spirituale che ci rende capaci di gustare la presenza di Dio per mezzo di Gesù Cristo. Naturalmente ciò avviene se noi non restiamo estranei o muti spettatori.
3: அன்புள்ள சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இரண்டாம் வத்திக்கான் பொது சங்கம் திருவழிப்பாட்டு இயக்கத்தின் மதிப்புமிக்க பணிகளை அடிப்படையாக கொண்டு தொடக்க கால திரு அவையின் விழிப்புணர்விலும் திரு அவை தந்தையர்களின் போதனைகளிலும் மிக ஆழமாக உயிரோட்டத்துடன் இருந்த ஓர் உண்மையை நாம் மீண்டும் கண்டறிய உதவியது. கிறிஸ்தவ வழிபாட்டு முறையின் சடங்குகள் என்பவை திருவருட்சாதன மறைப்பொருளின் வெளிப்புற முடியோ அல்லது தன்னிச்சையான சடங்குகளின் தொகுப்போ அல்ல. மாறாக அவை இறைக்கொடை, நம்மை வந்தடைவதற்கு காரணமாயிருக்கும் திரு அவையின் வழிமுறையாகும். இதன் காரணமாகவே வழிபாட்டு முறையில் அதன் சடங்குகள் மற்றும் ஜபங்களின் வழியாக நிறைவேற்றப்படும் நம்பிக்கையின் மறைப்பொருளை ஆழமாக புரிந்து கொள்ளுமாறு பொதுச்சங்கம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. வழிபாட்டு சடங்கானது வழிபாட்டு செயல்பாட்டிற்கு ஒரு வடிவத்தை தருகிறது. அதன் வழியாக நம் வாழ்விற்கும் வடிவம் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் இறைவனின் பிரசன்னத்தை சுவைக்கச் செய்யும் ஆன்மீக உணர்திறனை நமக்குள்ளே உருவாக்குகிறது. இயல்பாகவே நாம் வழிபாட்டு முறையில் அந்நியர்களாகவோ அல்லது மௌன பார்வையாளர்களாகவோ ஈராமல் ஆண்டவரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நமது உடல், மனம் மற்றும் இதயம் என நமது முழு ஆற்றலோடும் அதில் பங்கேற்றால் மட்டுமே இது சாத்தியமாகும். இந்த தூய சடங்கின் வழியாக நாம் இறைவார்த்தையை கேட்கவும், நன்றி செலுத்தி ஆராதிக்கவும், சகோதரத்துவத்தோடு பகிர்ந்து கொள்ளவும், திரு அவையின் ஒன்றிப்பில் வாழவும் உருவாக்கப்படுகிறோம். ஒரே நம்பிக்கையால் ஒன்றிணைக்கப்பட்ட பல்வேறு முகங்களைக் கொண்ட ஒரு வழிபாட்டு சமூகமாக நாம் நம்மையே கண்டறிகிறோம். இந்த சடங்கு துல்லியமாக வரையறுக்கப்பட்ட சைகைகள் மற்றும் ஜெபங்களின் வரிசையில் நம்மை ஈடுபடுத்துகிறது. இது சில நேரங்களில் தன்னிச்சையாக செயல்பட விரும்பும் நமது தனிப்பட்ட விருப்பத்திற்கு முரணாக தோன்றலாம். இருப்பினும் அதன் நோக்கம் கடுமையான வடிவங்கள் மூலம் நமது சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவது அல்ல, மாறாக அதன் சீரான இயக்கங்களின் கம்பீரமான எளிமையின் வழியாக இச்சடங்கு நமது பரபரப்பான செயல்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து எவை இன்றியமையாதவையோ அவற்றுக்கு நம்மை திரும்ப அழைத்து செல்கிறது. உற்பத்தி சார்ந்த கணக்கீடுகளால் வழிநடத்தப்படாத ஒரு செயல்பாட்டின் மறுபக்கத்தையும் காலம் மற்றும் வெளி சார்ந்த மற்றொரு அனுபவத்தையும் நாம் இங்கு கண்டறிகிறோம். இச்சடங்கில் நாம் இறைவனின் கைமாறு கருதாத அன்பின் நெறியை எதிர்கொள்கிறோம். இதயத்தை புதுப்பிக்கும் ஒரு அமைதியை உணர்கிறோம். நமக்கு முன்பாகவே இறையருள் இருப்பதை அறிந்து கொள்கிறோம். மேலும் தூய ஆவியானவர் குடிக்கொண்டிருக்கும் ஒரு சீரான வாழ்வின் இயக்கத்திற்கு ஏற்ப வாழக் கற்றுக்கொள்கிறோம். வழிபாட்டு முறையின் நெறிமுறைகள் அதற்குரிய அடையாளங்களோடும் குறியீடுகளோடும் பின்னிப் பிணைந்துள்ளன. பொதுச்சங்கம் குறிப்பிடுவது போல மனிதனின் புனிதமாக்கல் புலனாக கூடிய அடையாளங்களால் குறிக்கப்பட்டு அவை ஒவ்வொன்றிற்கும் உரிய தனித்துவமான வழியில் நிறைவேற்றப்படுகிறது. கத்தோலிக்க திரு அவையின் மறைக்கல்விச் சுவடி இந்த அடையாளங்களின் மதிப்பை மேலும் விளக்கி படைப்பின் ஆற்றலிலும் மனித கலாச்சாரத்திலும் வேரூன்றி உள்ள இவற்றின் பொருள் பழைய உடன்படிக்கையின் நிகழ்வுகளில் தெளிவுபடுத்தப்பட்டு கிறிஸ்துவின் ஆளுமையிலும் அவரது பணியிலும் முழுமையாக வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை நினைவூட்டுகிறது. இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தண்ணீரின் அடையாளமாகும். படைப்பின் தொடக்கத்திலிருந்து வெள்ளப்பெருக்கு வரையிலும் செங்கடலை கடந்தது முதல் யோர்தான் ஆறு வரையிலும் இறுதியாக கிறிஸ்துவின் விலாவிலிருந்து வழிந்தோடிய நீர் வரையிலும் இது நீடிக்கிறது. இந்த நீர் நாம் அவரது இறப்பிலும் உயிர்த்தெழுதலிலும் மூழ்கி எழுந்ததன் திருவருட்சாதன அடையாளமாக மாறுகிறது. அடையாளம் மற்றும் குறியீடு ஆகிய சொற்கள் பெரும்பாலும் ஒன்றுக்கு பதிலாக மற்றொன்றாக பயன்படுத்தப்படுகின்றன. உண்மையில் ஒரு அடையாளம் வெறும் ஒரு கருத்தை மட்டும் குறிக்காமல் அர்த்தங்கள் மற்றும் விழுமியங்களின் ஒட்டுமொத்த அமைப்பையே சுட்டிக்காட்டும் போதுதான் அது குறியீடாக மாறுகிறது. எனவே நம்மீது புனித நீர் தெளிக்கப்படும்போது திருமுழுக்கின் வழியாக நாம் பெற்ற கொடை பற்றிய விழிப்புணர்வும் கிறிஸ்துவுக்குள் நமக்கு கிடைத்துள்ள புதிய வாழ்வின் நிலைத்திருப்பதற்கான நமது அர்ப்பணிப்பும் புதுப்பிக்கப்படுகின்றன. மேலும் குறியீடுகள் அடிப்படையில் நடைமுறைத்தன்மை கொண்டவை, ஏனெனில் அவை எல்லாவற்றுக்கும் மேலாக செயல்பாடுகளாக இருக்கின்றன. முழங்கால் படியிடுதல் அல்லது சமாதான அடையாளம் பகிர்ந்து கொள்ளுதல் போன்ற சில எளிய மற்றும் பொதுவான செயல்பாடுகள் ஒவ்வொரு திரு அருட்சாதனத்தின் இன்றியமையாத கூறுகளைப் போன்ற இன்னும் சில ஆழமான செயல்பாடுகள் எல்லாவற்றுக்கும் மேலாக குறியீடுகள் தனித்துவமான செயலாக்க மற்றும் உருமாற்றத் திறனை கொண்டுள்ளன. அவை தங்களை உருவாக்கும் பருப்பொருள் கூறுகளையும் தங்களோடு தொடர்பு கொள்ளும் மனிதர்களையும் ஒரே நேரத்தில் பாதிக்கின்றன. அவை ஒரு பிணைப்புணர்வை உருவாக்குகின்றன. இதயத்தையும் மனதையும் தொடுகின்றன. மேலும் உண்மையான திரு அவை உறவுகளை வளர்க்கின்றன. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது "நான் ஆவலோடு விரும்பினேன்" என்ற திருத்தூது மடலில் இறையியலாளர் ரொமானோ குவார்டினி அவர்களின் கூற்றை எதிரொலித்து வழிபாட்டு முறையின் உருவாக்கத்தின் முதல் பணி மனிதனின் மீண்டும் குறியீடுகளை புரிந்து கொள்ளும் திறன் கொண்டவனாக மாற வேண்டும் என்று அடையாளப்படுத்தியுள்ளார். வழிபாட்டு முறையின் சடங்குகள் நம்மை பக்குவப்படுத்த நாம் நம்மையே அனுமதிக்க வேண்டும். நமது வழிபாட்டு கொண்டாட்டங்களின் அழகை தன்னிச்சையான போக்குகள் இன்றி கவனத்தோடு வளர்க்க வேண்டும். மேலும் உண்மையான மறைப்பொருள் விளக்க கற்பித்தலுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். பொருத்தமான மறைப்பொருள் விளக்க அறிவுறுத்தல்களோடு கூடிய உயிரோட்டமுள்ள மற்றும் பக்தி நிறைந்த வழிபாட்டு முறையின் அனுபவமே இறைவனை எதிர்கொள்வதற்கான திறந்த மனதை ஒவ்வொருவருக்குள்ளும் தூண்டுவதற்கான மிகச்சிறந்த வழிமுறையாகும். மனு உருவெடுத்தலின் தார்க்கத்தின்படி இத்தகையதொரு சந்திப்பு மனிதனின் முழு ஆளுமையையும் ஆவி, ஆன்மா மற்றும் உடல் ஈடுபடுத்துவதன் மூலம் மட்டுமே சாத்தியமாகும். இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை நிறைவு செய்தார். இறுதியாக இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது திருத்தூது ஆசிரை வழங்கினார்.
5: செய்திகள்.
6: விளையாட்டுத்துறையின் விழுமியங்களாக இறைவேண்டல் செய்யுமாறு உலகெங்கிலும் உள்ள நம்பிக்கையாளர்கள் அனைவருக்கும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். June 2 செவ்வாய் அன்று வெளியிட்டுள்ள ஜூன் மாதத்திற்கான தனது இறைவேண்டல் கருத்தில் இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ள திருத்தந்தை விளையாட்டுத்துறையின் நன்மைகளையும் அதில் உள்ள சவால்களையும் சுட்டிக்காட்டியதுடன் விளையாட்டு நிகழ்வுகள் அமைதியையும் சகோதரத்துவத்தையும் வளர்க்க உதவ வேண்டும் என்றும் இறைவேண்டல் செய்தார். விளையாட்டு அதன் நட்பு மற்றும் குழு மகிழ்ச்சிக்காக இறை இறைவனுக்கு நன்றி கூறிய திருத்தந்தை, விளையாட்டைப் போலவே வாழ்விலும் யாரும் தனித்து மீட்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பதை எடுத்துக்காட்டினார். நாம் வளர்வதற்கும் மரியாதையை கற்றுக்கொள்வதற்கும் நமது எல்லைகளை கடந்து செல்வதற்கும் நாம் அடையும் வெற்றிகளை ஒன்றிணைந்து கொண்டாடுவதற்கும் மற்றவர்கள் நமக்கு தேவை என்று வலியுறுத்திய திருத்தந்தை, விளையாட்டு என்பது எப்போதும் வெற்றி போட்டிக்கானதாக இல்லாமல் சகோதரத்துவத்தின் பள்ளியாகவும், புறக்கணிப்பிற்கான இடமாக இல்லாமல் சந்திப்பிற்கான தளமாகவும், வன்முறையின் பாதையாக இல்லாமல் அமைதியின் பாதையாகவும் திகழ வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். விளையாட்டு வீரர்கள், பயிற்சியாளர்கள் மற்றும் ரசிகர்கள் என அனைவரும் விளையாட்டை உலகை இணைக்கும் ஒரு பொதுவான மொழியாக கண்டறிய வேண்டும் என்று அழைப்பு விடுத்த திருத்தந்தை, விளையாட்டு என்பது வெவ்வேறு கலாச்சாரங்களை ஒன்றிணைக்கவும், மக்களிடையே ஒற்றுமை, ஒருவரை ஒருவர் மதித்தல் மற்றும் தனிமனித வளர்ச்சியை விதைக்கவும் உதவும் என்றும் எடுத்துக்காட்டினார்.
5: புதிதாக அல்லது மீண்டும் திருமுழுக்கு பெறுவதற்கு முன்னால் கத்தோலிக்க மறைக்கல்வியை கற்று தங்களை ஆயத்தப்படுத்தும் நிலையின் 60வது ஆண்டு நிறைவை கொண்டாடுவதற்காக May 30 சனிக்கிழமையன்று மாட்ரிட்டில் உள்ள அல்முடைனா பேராலயத்தில் ஆயிரக்கணக்கான நம்பிக்கையாளர்கள் திரண்டனர். பலோமெராஸ் ஆல்டாஸின் ஏழை குடிசை பகுதிகளில் கிகோ அர்குவெல்லோ மற்றும் கார்மென் ஹெர்னாண்டஸ் ஆகியோரால் தொடங்கப்பட்டு 60 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள அவர்களின் நற்செய்தி பணிக்காக நன்றி தெரிவிக்கும் விதமாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் குடும்பங்கள், மறைப்பணியாளர்கள், அருள் பணியாளர்கள் மற்றும் திரு அவை தலைவர்கள் ஆகியோர் ஒன்று கூடினர். அப்போது இடம்பெற்ற திருப்பலியின் நிறைவில் திருத்தந்தை 14 லியோ அவர்களின் வாழ்த்துச் செய்தி வாசிக்கப்பட்டது. அதில் இந்த இயக்கத்தின் உறுப்பினர்கள் தங்கள் மறைப்பணி அர்ப்பணிப்பை தொடருமாறு ஊக்குவித்துள்ள திருத்தந்தை, நற்செய்தி அறிவிப்பு என்பது ஒட்டுமொத்த திரு அவையின் அடிப்படை பணி என்பதை அவர்களுக்கு நினைவூட்டினார். இந்த இயக்கத்தின் தோற்றத்தை பற்றி எடுத்துரைத்த போது 1960களில் மாட்ரிட்டில் உள்ள ஏழைகளிடையே ஒரு சிறிய மக்கள் குழு எவ்வாறு உருவானது என்பதையும், அது படிப்படியாக எவ்வாறு உலகளாவிய இயக்கமாக வளர்ந்தது என்பதையும் கிகோ அர்குவெல்லோ அவர்கள் எடுத்துக்காட்டினார். இன்று நியூ கேட்டகுமெனல் பாதை 138 நாடுகளில் 20,350 மேற்பட்ட சமூகங்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான மறைப்பணி குடும்பங்களுடன் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த கொண்டாட்டத்தின் போது கிறிஸ்தவ உருவாக்கம், அழைத்தல், குடும்ப வாழ்க்கை மற்றும் மறைப்பணி தொண்டு ஆகியவற்றிற்கு இந்த இயக்கம் அளித்துள்ள பங்களிப்புகளை திரு அவை தலைவர்கள் எடுத்துரைத்து இந்த பங்களிப்புகளுக்காக தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டனர்.
6: தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்து வரும் காலத்தில் மனித மாண்பை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். உலக மருத்துவ கழகத்தின் தாய்ப்பை பிரகடனத்தை மறு ஆய்வு செய்வதற்கான 3வது நிபுணர் குழு கூட்டத்தை முன்னிட்டு பேராயர் ரென்சோ பெகரோரோ அவர்களுக்கு அனுப்பிய செய்தியில் இவ்வாறு திருத்தந்தை தெரிவித்துள்ளார். திருப்பிட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் கையெழுத்திட்டு வெளியிட்டுள்ள செய்தியில், எண்ணிம அதிவேக வளர்ச்சியானது தரவு பாதுகாப்பு மற்றும் தனிநபர் தனியுரிமை கொள்கைகளை மறு ஆய்வு செய்து புதுப்பிப்பதை தற்போதைய காலத்தின் அவசர தேவையாகவும் முதன்மை முன்னுரிமையாகவும் மாறியுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தனது மாண்புமிகு மனிதநேயம் என்ற திருத்தூது மடலை மேற்கோள் காட்டிய திருத்தந்தை, தனிமனித வாழ்க்கையை சுரண்டத்தக்க தரவுகளாக மாற்ற முயலும் ஒரு புதிய வகை காலனித்துவத்திற்கு எதிராக எச்சரித்துள்ளார். ஒவ்வொரு மனிதனும் கடவுளின் உருவத்திலும் சாயலிலும் படைக்கப்பட்டவர்கள் என்றும், தனித்துவமான மற்றும் அளவிட முடியாத மதிப்புடையவர்கள் என்றும், சுரண்டல் மற்றும் வணிகமயமாக்கலிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்.
5: திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2024 வெளியிட்ட திருத்தூது மடலான சகோதரன் சூரியன் எனும் மடலில் முன்வைத்த தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் அதிகாரப்பூர்வமாக சகோதரன் சூரியன் அறக்கட்டளையை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் நிறுவியுள்ளார். இந்த முன்முயற்சியானது வத்திக்கானின் எல்லைக்கு வெளியில் உள்ள சாண்டா மரியா டி காலேரியா பகுதியில் வேளாண் சூரிய ஆற்றல் பூங்காவை உருவாக்குவதன் மூலம் வளங்குன்றா வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டம் அப்பகுதியில் அமைந்துள்ள வத்திக்கான் வானொலி ஒலிபரப்பு நிலையத்திற்கு மட்டுமன்றி வத்திக்கான் நகர் அரசின் முழுமையான மின்னாற்றல் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் தூய்மையான ஆற்றலை வழங்குவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்தும் பொறுப்பை வத்திக்கான் நகர் ஆளுநரகத்தின் தலைவரிடமும், திருப்பிடத்தின் சொத்துக்களை நிர்வகிக்கும் நிர்வாகத்தின் தலைவரிடமும் ஒப்படைத்து அவர்களை சிறப்பு ஆணையர்களாக நியமித்து விரிவான நிர்வாக அதிகாரங்களை வழங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2025 ஜூலையில் கையெழுத்திடப்பட்டு 2026 மே மாதத்தில் நடைமுறைக்கு வந்துள்ள இத்தாலிய அதிகாரிகளுடனான ஒப்பந்தத்தை தொடர்ந்து திருத்தந்தை 14 லியோ அவர்கள் இந்த அறக்கட்டளையை நிறுவுவதன் மூலம் இந்த திட்டத்திற்கு ஒரு உறுதியான வடிவத்தை கொடுப்பது அவசியம் என்று கருதினார்.
7: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

gatte, diligenter, di

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை ஆன்றோர் வாக்கு, திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். ஆன்றோர் வாக்கு.
2: ஆன்றோர் வாக்கு என்ற இந்த சிந்தனையிலே இன்று உங்களை விண்வெளிக்கு அழைத்துச் செல்ல விரும்புகிறேன். நம் அனைவருக்கும் தெரியும், 1969 ஜூலை மாதம் 21 நாள் நீல் ஆம்ஸ்ட்ராங் என்பவர் நிலவின் மீது அவர் கால் பதித்தார். அவர் திரும்ப வந்த பிற்பாடு அவரிடம் ஒருவர் கேட்டார், நீங்கள் அந்த நிலவின் மீது அடியெடுத்து வைத்தபோது உங்களுக்கு எப்படி இருந்தது என்று. இதோ அதற்கு அவர் சொன்ன ஒரு பதில். அந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் சொன்னார், தட் இஸ் ஒன் ஸ்மால் ஸ்டெப் ஃபார் மேன், ஒன் ஜாயிண்ட் லீப் ஃபார் மேன்கைண்ட், செட்டிங் ஃபுட் ஆன் த மூன். அதாவது, ஒரு மனிதன் காலெடுத்து ஒரு அடி வைத்தான், அது அவனுக்கு மிக சாதாரணமாகவே இருந்தது. ஆனால் மனு குலத்திற்கோ அது ஒரு மிக பெரிய தாண்டுதல். ஏனென்றால் மனுக்குலம் முதல் முறையாக அந்த நிலவிலே சென்று கால் பதித்த அந்த நேரம் வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு நேரம், இதுவரை இல்லாத ஒன்றை சாதித்த ஒரு நேரம். நண்பர்களே, இந்த கூற்று நமக்கு எதையும் நினைவுபடுத்துகின்றது? நம்முடைய வாழ்விலே சில சமயங்களில் நாம் சிறு சிறு செயல்களை செய்யும்போது இது மிக சாதாரண ஒரு செயல்தானே என்று நாம் நினைத்திருப்போம். ஆனால் மற்றவர்களுக்கோ அது ஒரு மிக பெரிய சாதனையாக அல்லது மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக அமைவதை நம்முடைய வாழ்வில் அன்றாடம் பார்த்திருக்கிறோம். எனவே எப்படி நீல் ஆம்ஸ்ட்ராங் என்பவருக்கு அவர் அந்த விண்கலத்திலிருந்து இறங்கி முதல் அடியை நிலவின் மீது வைக்கும்போது அது ஒரு சாதாரண அடி வைப்பதாகத்தான் இருந்தது. ஆனால் மனு குலத்திற்கோ அது ஒரு மிக பெரும் மாபெரும் செயல், மறக்கக்கூடாத ஒரு செயல், வெற்றிமிக்க ஒரு செயல். நம் வாழ்விலும் அப்படித்தான். எனவே மிகச்சிறிய காரியங்களை நாம் செய்யும்போது, மிக சாதாரணமான செயல்களை நாம் மேற்கொள்ளும் போது இதுவும் முக்கியமானதே, இதுவும் புகழுக்குரியதே என்பதை நினைத்து செயல்பட்டால் வெற்றி நமதே. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை.
3: ஜூன் 3 புதன்கிழமை வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் சரியாக காலை 10 தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தொடங்கினார். கோட்பாடு, அமைப்பு, விதி தொகுப்பு, மக்களினங்களின் ஒளி என்ற திரு அவை பற்றி 2 வத்திக்கான் பொதுசங்க ஆவணத்தில் திருவழிபாட்டின் அடிப்படை கூறுகளான சடங்கு முறை, அடையாளம் மற்றும் அடையாளம் குறியீடு ஆகியவற்றை பற்றிய சிந்தனைகளை திருப்பயணிகளுடன் திருத்தந்தை பகிர்ந்து கொண்டார். முதலில் லூக்கா நற்செய்தியிலிருந்து இறை வார்த்தைகள் ஆங்கிலம், இத்தாலி மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. இப்போது வாசகத்திற்கு செவிமடுப்போம். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம் எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவார்த்தை வாசிப்புக்கு பிறகு திருத்தந்தை தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை தொடங்கினார்.
4: Cari fratelli e sorelle, buongiorno, benvenuti. Proseguendo le catechesi sulla Costituzione conciliare Sacrosanctum Concilium, vogliamo soffermarci a riflettere su alcuni elementi costitutivi della Sacra Liturgia, quali il rito, il segno e il simbolo. Il Concilio Vaticano II, facendo tesoro del prezioso lavoro del movimento liturgico, ci ha aiutato a riscoprire una verità molto viva nella coscienza della Chiesa antica e nell'insegnamento dei padri. I riti della liturgia cristiana non sono un rivestimento esteriore del mistero sacramentale, un insieme di cerimonie arbitrarie, ma sono la mediazione ecclesiale attraverso cui il dono divino ci raggiunge. Proprio per questo il Concilio invita a comprendere il Mysterium Fidei che si attua nella liturgia attraverso i riti e le preghiere. Il rito dà forma all'azione liturgica e attraverso di essa alla nostra vita, generando in noi una sensibilità spirituale che ci rende capaci di gustare la presenza di Dio per mezzo di Gesù Cristo. Naturalmente ciò avviene se noi non restiamo estranei o muti spettatori.
3: அன்புள்ள சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இரண்டாம் வத்திக்கான் பொது சங்கம் திருவழிப்பாட்டு இயக்கத்தின் மதிப்புமிக்க பணிகளை அடிப்படையாக கொண்டு தொடக்க கால திரு அவையின் விழிப்புணர்விலும் திரு அவை தந்தையர்களின் போதனைகளிலும் மிக ஆழமாக உயிரோட்டத்துடன் இருந்த ஓர் உண்மையை நாம் மீண்டும் கண்டறிய உதவியது. கிறிஸ்தவ வழிபாட்டு முறையின் சடங்குகள் என்பவை திருவருட்சாதன மறைப்பொருளின் வெளிப்புற முடியோ அல்லது தன்னிச்சையான சடங்குகளின் தொகுப்போ அல்ல. மாறாக அவை இறைக்கொடை, நம்மை வந்தடைவதற்கு காரணமாயிருக்கும் திரு அவையின் வழிமுறையாகும். இதன் காரணமாகவே வழிபாட்டு முறையில் அதன் சடங்குகள் மற்றும் ஜெபங்களின் வழியாக நிறைவேற்றப்படும் நம்பிக்கையின் மறைப்பொருளை ஆழமாக புரிந்து கொள்ளுமாறு பொதுச்சங்கம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. வழிபாட்டு சடங்கானது வழிபாட்டு செயல்பாட்டிற்கு ஒரு வடிவத்தை தருகிறது. அதன் வழியாக நம் வாழ்விற்கும் வடிவம் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் இறைவனின் பிரசன்னத்தை சுவைக்கச் செய்யும் ஆன்மீக உணர்திறனை நமக்குள்ளே உருவாக்குகிறது. இயல்பாகவே நாம் வழிபாட்டு முறையில் அந்நியர்களாகவோ அல்லது மௌன பார்வையாளர்களாகவோ ஈராமல் ஆண்டவரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நமது உடல், மனம் மற்றும் இதயம் என நமது முழு ஆற்றலோடும் அதில் பங்கேற்றால் மட்டுமே இது சாத்தியமாகும். இந்த தூய சடங்கின் வழியாக நாம் இறைவார்த்தையை கேட்கவும் நன்றி செலுத்தி ஆராதிக்கவும் சகோதரத்துவத்தோடு பகிர்ந்து கொள்ளவும் திரு அவையின் ஒன்றிப்பில் வாழவும் உருவாக்கப்படுகிறோம். ஒரே நம்பிக்கையால் ஒன்றிணைக்கப்பட்ட பல்வேறு முகங்களைக் கொண்ட ஒரு வழிபாட்டு சமூகமாக நாம் நம்மையே கண்டறிகிறோம். இந்த சடங்கு துல்லியமாக வரையறுக்கப்பட்ட சைகைகள் மற்றும் ஜெபங்களின் வரிசையில் நம்மை ஈடுபடுத்துகிறது. இது சில நேரங்களில் தன்னிச்சையாக செயல்பட விரும்பும் நமது தனிப்பட்ட விருப்பத்திற்கு முரணாக தோன்றலாம். இருப்பினும் அதன் நோக்கம் கடுமையான வடிவங்கள் மூலம் நமது சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவது அல்ல. மாறாக அதன் சீரான இயக்கங்களின் கம்பீரமான எளிமையின் வழியாக இச்சடங்கு நமது பரபரப்பான செயல்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து எவை இன்றியமையாதவையோ அவற்றுக்கு நம்மை திரும்ப அழைத்து செல்கிறது. உற்பத்தி சார்ந்த கணக்கீடுகளால் வழிநடத்தப்படாத ஒரு செயல்பாட்டின் மறுபக்கத்தையும் காலம் மற்றும் வெளிசார்ந்த மற்றொரு அனுபவத்தையும் நாம் இங்கு கண்டறிகிறோம். இச்சடங்கில் நாம் இறைவனின் கைமாறு கருதாத அன்பின் நெறியை எதிர்கொள்கிறோம். இதயத்தை புதுப்பிக்கும் ஒரு அமைதியை உணர்கிறோம். நமக்கு முன்பாகவே இறையருள் இருப்பதை அறிந்து கொள்கிறோம். மேலும் தூய ஆவியானவர் குடிக்கொண்டிருக்கும் ஒரு சீரான வாழ்வின் இயக்கத்திற்கு ஏற்ப வாழக் கற்றுக்கொள்கிறோம். வழிபாட்டு முறையின் நெறிமுறைகள் அதற்குரிய அடையாளங்களோடும் குறியீடுகளோடும் பின்னிப் பிணைந்துள்ளன. பொதுச்சங்கம் குறிப்பிடுவது போல மனிதனின் புனிதமாக்கல் புலனாகக்கூடிய அடையாளங்களால் குறிக்கப்பட்டு அவை ஒவ்வொன்றிற்கும் உரிய தனித்துவமான வழியில் நிறைவேற்றப்படுகிறது. கத்தோலிக்க திரு அவையின் மறைக்கல்விச் சுவடி இந்த அடையாளங்களின் மதிப்பை மேலும் விளக்கி படைப்பின் ஆற்றலிலும் மனித கலாச்சாரத்திலும் வேரூன்றி உள்ள இவற்றின் பொருள் பழைய உடன்படிக்கையின் நிகழ்வுகளில் தெளிவுபடுத்தப்பட்டு கிறிஸ்துவின் ஆளுமையிலும் அவரது பணியிலும் முழுமையாக வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை நினைவூட்டுகிறது. இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தண்ணீரின் அடையாளமாகும். படைப்பின் தொடக்கத்திலிருந்து வெள்ளப்பெருக்கு வரையிலும் செங்கடலை கடந்தது முதல் யோர்தான் ஆறு வரையிலும் இறுதியாக கிறிஸ்துவின் விலாவிலிருந்து வழிந்தோடிய நீர் வரையிலும் இது நீடிக்கிறது. இந்த நீர் நாம் அவரது இறப்பிலும் உயிர்த்தெழுதலிலும் மூழ்கியெழுந்ததன் திருவருட்சாதன அடையாளமாக மாறுகிறது. அடையாளம் மற்றும் குறியீடு ஆகிய சொற்கள் பெரும்பாலும் ஒன்றுக்கு பதிலாக மற்றொன்றாக பயன்படுத்தப்படுகின்றன. உண்மையில் ஒரு அடையாளம் வெறும் ஒரு கருத்தை மட்டும் குறிக்காமல் அர்த்தங்கள் மற்றும் விழுமியங்களின் ஒட்டுமொத்த அமைப்பையே சுட்டிக்காட்டும் போதுதான் அது குறியீடாக மாறுகிறது. எனவே நம்மீது புனித நீர் தெளிக்கப்படும்போது திருமுழுக்கின் வழியாக நாம் பெற்ற கொடை பற்றிய விழிப்புணர்வும் கிறிஸ்துவுக்குள் நமக்கு கிடைத்துள்ள புதிய வாழ்வின் நிலைத்திருப்பதற்கான நமது அர்ப்பணிப்பும் புதுப்பிக்கப்படுகின்றன. மேலும் குறியீடுகள் அடிப்படையில் நடைமுறைத்தன்மை கொண்டவை, ஏனெனில் அவை எல்லாவற்றுக்கும் மேலாக செயல்பாடுகளாக இருக்கின்றன. முழங்கால் படியிடுதல் அல்லது சமாதான அடையாளம் பகிர்ந்து கொள்ளுதல் போன்ற சில எளிய மற்றும் பொதுவான செயல்பாடுகள் ஒவ்வொரு திரு அருட்சாதனத்தின் இன்றியமையாத கூறுகளைப் போன்ற இன்னும் சில ஆழமான செயல்பாடுகள் எல்லாவற்றுக்கும் மேலாக குறியீடுகள் தனித்துவமான செயலாக்க மற்றும் உருமாற்றத் திறனை கொண்டுள்ளன. அவை தங்களை உருவாக்கும் பருப்பொருள் கூறுகளையும் தங்களோடு தொடர்பு கொள்ளும் மனிதர்களையும் ஒரே நேரத்தில் பாதிக்கின்றன. அவை ஒரு பிணைப்புணர்வை உருவாக்குகின்றன. இதயத்தையும் மனதையும் தொடுகின்றன. மேலும் உண்மையான திரு அவை உறவுகளை வளர்க்கின்றன. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது நான் ஆவலோடு விரும்பினேன் என்ற திருத்தூது மடலில் இறையியலாளர் ரொமானோ குவார்டினி அவர்களின் கூற்றை எதிரொலித்து வழிபாட்டு முறையின் உருவாக்கத்தின் முதல் பணி மனிதனின் மீண்டும் குறியீடுகளை புரிந்து கொள்ளும் திறன் கொண்டவனாக மாற வேண்டும் என்று அடையாளப்படுத்தியுள்ளார். வழிபாட்டு முறையின் சடங்குகள் நம்மை பக்குவப்படுத்த நாம் நம்மையே அனுமதிக்க வேண்டும். நமது வழிபாட்டு கொண்டாட்டங்களின் அழகை தன்னிச்சையான போக்குகள் இன்றி கவனத்தோடு வளர்க்க வேண்டும். மேலும் உண்மையான மறைப்பொருள் விளக்க கற்பித்தலுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். பொருத்தமான மறைப்பொருள் விளக்க அறிவுறுத்தல்களோடு கூடிய உயிரோட்டமுள்ள மற்றும் பக்தி நிறைந்த வழிபாட்டு முறையின் அனுபவமே இறைவனை எதிர்கொள்வதற்கான திறந்த மனதை ஒவ்வொருவருக்குள்ளும் தூண்டுவதற்கான மிகச்சிறந்த வழிமுறையாகும். மனு உருவெடுத்தலின் தார்க்கத்தின்படி இத்தகையதொரு சந்திப்பு மனிதனின் முழு ஆளுமையையும் ஆவி ஆன்மா மற்றும் உடல் ஈடுபடுத்துவதன் மூலம் மட்டுமே சாத்தியமாகும். இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை நிறைவு செய்தார். இறுதியாக இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது திருத்தூது ஆசிரை வழங்கினார்.
1: செய்திகள்.
5: விளையாட்டுத்துறையின் விழுமியங்களாக இறைவேண்டல் செய்யுமாறு உலகெங்கிலும் உள்ள நம்பிக்கையாளர்கள் அனைவருக்கும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். June 2 செவ்வாய் அன்று வெளியிட்டுள்ள ஜூன் மாதத்திற்கான தனது இறைவேண்டல் கருத்தில் இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ள திருத்தந்தை விளையாட்டுத்துறையின் நன்மைகளையும் அதில் உள்ள சவால்களையும் சுட்டிக்காட்டியதுடன் விளையாட்டு நிகழ்வுகள் அமைதியையும் சகோதரத்துவத்தையும் வளர்க்க உதவ வேண்டும் என்றும் இறைவேண்டல் செய்தார். விளையாட்டு அதன் நட்பு மற்றும் குழு மகிழ்ச்சிக்காக இறைவன் தேவனுக்கு நன்றி கூறிய திருத்தந்தை, விளையாட்டை போலவே வாழ்விலும் யாரும் தனித்து மீட்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பதை எடுத்துக்காட்டினார். நாம் வளர்வதற்கும் மரியாதையை கற்றுக்கொள்வதற்கும் நமது எல்லைகளை கடந்து செல்வதற்கும் நாம் அடையும் வெற்றிகளை ஒன்றிணைந்து கொண்டாடுவதற்கும் மற்றவர்கள் நமக்கு தேவை என்று வலியுறுத்திய திருத்தந்தை, விளையாட்டு என்பது எப்போதும் வெற்றி போட்டிக்கானதாக இல்லாமல் சகோதரத்துவத்தின் பள்ளியாகவும், புறக்கணிப்பிற்கான இடமாக இல்லாமல் சந்திப்பிற்கான தளமாகவும், வன்முறையின் பாதையாக இல்லாமல் அமைதியின் பாதையாகவும் திகழ வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். விளையாட்டு வீரர்கள், பயிற்சியாளர்கள் மற்றும் ரசிகர்கள் என அனைவரும் விளையாட்டை உலகை இணைக்கும் ஒரு பொதுவான மொழியாக கண்டறிய வேண்டும் என்று அழைப்பு விடுத்த திருத்தந்தை, விளையாட்டு என்பது வெவ்வேறு கலாச்சாரங்களை ஒன்றிணைக்கவும், மக்களிடையே ஒற்றுமை, ஒருவரை ஒருவர் மதித்தல் மற்றும் தனிமனித வளர்ச்சியை விதைக்கவும் உதவும் என்றும் எடுத்துக்காட்டினார்.
6: புதிதாக அல்லது மீண்டும் திருமுழுக்கு பெறுவதற்கு முன்னால் கத்தோலிக்க மறைக்கல்வியை கற்று தங்களை ஆயத்தப்படுத்தும் நிலையின் 60வது ஆண்டு நிறைவை கொண்டாடுவதற்காக May 30 சனிக்கிழமையன்று மாட்ரிட்டில் உள்ள அல்முடேனா பேராலயத்தில் ஆயிரக்கணக்கான நம்பிக்கையாளர்கள் திரண்டனர். பலோமெராஸ் ஆல்டாஸின் ஏழை குடிசை பகுதிகளில் கிகோ அர்குவேலோ மற்றும் கார்மென் ஹெர்னாண்டஸ் ஆகியோரால் தொடங்கப்பட்டு 60 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள அவர்களின் நற்செய்தி பணிக்காக நன்றி தெரிவிக்கும் விதமாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் குடும்பங்கள், மறைப்பணியாளர்கள், அருள் பணியாளர்கள் மற்றும் திரு அவை தலைவர்கள் ஆகியோர் ஒன்று கூடினர். அப்போது இடம்பெற்ற திருப்பலியின் நிறைவில் திருத்தந்தை 14 லியோ அவர்களின் வாழ்த்து செய்தி வாசிக்கப்பட்டது. அதில் இந்த இயக்கத்தின் உறுப்பினர்கள் தங்கள் மறைப்பணி அர்ப்பணிப்பை தொடருமாறு ஊக்குவித்துள்ள திருத்தந்தை, நற்செய்தி அறிவிப்பு என்பது ஒட்டுமொத்த திரு அவையின் அடிப்படை பணி என்பதை அவர்களுக்கு நினைவூட்டினார். இந்த இயக்கத்தின் தோற்றத்தை பற்றி எடுத்துரைத்த போது 1960களில் மாட்ரிட்டில் உள்ள ஏழைகளிடையே ஒரு சிறிய மக்கள் குழு எவ்வாறு உருவானது என்பதையும், அது படிப்படியாக எவ்வாறு உலகளாவிய இயக்கமாக வளர்ந்தது என்பதையும் கிகோ அர்குவெல்லோ அவர்கள் எடுத்துக்காட்டினார். இன்று நியூ கேட்டகுமெனல் பாதை 138 நாடுகளில் 20,350க்கும் மேற்பட்ட சமூகங்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான மறைப்பணி குடும்பங்களுடன் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த கொண்டாட்டத்தின் போது கிறிஸ்தவ உருவாக்கம், அழைத்தல், குடும்ப வாழ்க்கை மற்றும் மறைபணி தொண்டு ஆகியவற்றிற்கு இந்த இயக்கம் அளித்துள்ள பங்களிப்புகளை திரு அவை தலைவர்கள் எடுத்துரைத்து இந்த பங்களிப்புகளுக்காக தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டனர்.
5: தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்து வரும் காலத்தில் மனித மாண்பை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். உலக மருத்துவ கழகத்தின் தாய்ப்பை பிரகடனத்தை மறு ஆய்வு செய்வதற்கான 3வது நிபுணர் குழு கூட்டத்தை முன்னிட்டு பேராயர் ரென்சோ பெகராரோ அவர்களுக்கு அனுப்பிய செய்தியில் இவ்வாறு திருத்தந்தை தெரிவித்துள்ளார். திருப்பிட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் கையெழுத்திட்டு வெளியிட்டுள்ள இச்செய்தியில், எண்ணிம அதிவேக வளர்ச்சியானது தரவு பாதுகாப்பு மற்றும் தனிநபர் தனியுரிமை கொள்கைகளை மறு ஆய்வு செய்து புதுப்பிப்பதே தற்போதைய காலத்தின் அவசர தேவையாகவும் முதன்மை முன்னுரிமையாகவும் மாறியுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தனது மாண்புமிகு மனிதநேயம் என்ற திருத்தூது மடலை மேற்கோள் காட்டிய திருத்தந்தை, தனிமனித வாழ்க்கையை சுரண்டத்தக்க தரவுகளாக மாற்ற முயலும் ஒரு புதிய வகை காலனித்துவத்திற்கு எதிராக எச்சரித்துள்ளார். ஒவ்வொரு மனிதனும் கடவுளின் உருவத்திலும் சாயலிலும் படைக்கப்பட்டவர்கள் என்றும், தனித்துவமான மற்றும் அளவிட முடியாத மதிப்புடையவர்கள் என்றும், சுரண்டல் மற்றும் வணிகமயமாக்கலிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்.
6: திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2024 வெளியிட்ட திருத்தூது மடலான சகோதரன் சூரியன் எனும் மடலில் முன்வைத்த தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் அதிகாரப்பூர்வமாக சகோதரன் சூரியன் அறக்கட்டளையை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் நிறுவியுள்ளார். இந்த முன்முயற்சியானது வத்திக்கானின் எல்லைக்கு வெளியில் உள்ள சாண்டா மரியா டி காலேரியா பகுதியில் வேளாண் சூரிய ஆற்றல் பூங்காவை உருவாக்குவதன் மூலம் வளங்குன்றா வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டம் அப்பகுதியில் அமைந்துள்ள வத்திக்கான் வானொலி ஒலிபரப்பு நிலையத்திற்கு மட்டுமன்றி வத்திக்கான் நகர் அரசின் முழுமையான மின்னாற்றல் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் தூய்மையான ஆற்றலை வழங்குவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்தும் பொறுப்பை வத்திக்கான் நகர் ஆளுநரகத்தின் தலைவரிடமும், திருப்பிடத்தின் சொத்துக்களை நிர்வகிக்கும் நிர்வாகத்தின் தலைவரிடமும் ஒப்படைத்து அவர்களை சிறப்பு ஆணையர்களாக நியமித்து விரிவான நிர்வாக அதிகாரங்களை வழங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2025 ஜூலையில் கையெழுத்திடப்பட்டு 2026 மே மாதத்தில் நடைமுறைக்கு வந்துள்ள இத்தாலிய அதிகாரிகளுடனான ஒப்பந்தத்தை தொடர்ந்து திருத்தந்தை 14 லியோ அவர்கள் இந்த அறக்கட்டளையை நிறுவுவதன் மூலம் இந்த திட்டத்திற்கு ஒரு உறுதியான வடிவத்தை கொடுப்பது அவசியம் என்று கருதினார்.
7: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.